நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

அவர் நடித்து பெரும் வெற்றி பெற்றது. மெல்லிசை மன்னர் இசையில் ஜெயச்சந்திரன் ஜானகி குரலில் ஒதித்து அன்றைய இளைஞரை வசியப்படுத்திய பாடல்

0: இது நம்ம ஆளு திரைப்படத்திற்கு பாக்கியராஜே இசையமைத்து ஒரு பாடலையும் பாடியிருந்தார். மேலும் 5 படங்கள் வரை அவர் இசையமைத்திருந்தார். ஏறக்குறைய பாக்கியராஜின் அனைத்து படங்களும் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் அந்தந்த மொழி பிரபல கதாநாயகர்களால் நடிக்கப்பட்டு பெரு வெற்றி பெற்றன. ஜிதேந்திரா, அனில் கபூர், ராஜேஷ் கண்ணா, கோவிந்தா போன்ற இந்தி நடிகர்கள் இவரது மொழிமாற்ற படங்களில் விரும்பி நடித்து வெற்றி வாகை சூடியுள்ளனர். மாநில ரீதியில் சில விருதுகளை வென்றுள்ள பாக்கியராஜ் அவர்கள் கடந்த 27ஆம் தேதி சென்னை நகரில் மாரடைப்பால் காலமானார். அவர் வேண்டுகோளின்படியே அவரது கண்கள் இரண்டும் சென்னை வைத்தியசாலைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அரச மரியாதையுடன் அவருடைய ஈமை கிரியைகள் நடைபெற்றன. நன்றி.
1: நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையிலே ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய அந்த சிறப்பு பாடல் கரம்பையூர் சண்முகம் அவர்களுடைய எழுத்து வரிகளிலே இடம்பெற்ற அந்த பாடலை இப்போது நேர்களுக்காக தருகின்றோம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்கம், நடிப்பு எல்லாமே திரு இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள்.
2: One, two, three, four.

0: அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் முத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் முத்தூர் சங்கத்தின் ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பில்லி வீதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர் மறந்துவிடாதீர்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தூர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நாளைய தினம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஆக்லாந்து மாநகரின் ஒட்டாகு நகரிலே வீற்றிருந்து அடியார்களுக்கு அருள்பாலிக்கின்ற எம் திருமுருகப் பெருமானுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி தொடக்கம் 9 மணிக்கு முடைப்பட்ட சுப வேளையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து முருகன் அடியார்களையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து திருமுருகன் திருப்பணி சபையினரும் மற்றும் குருமார்களும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சர்வதேச செய்திகள்.
1: நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழோசை வானொலியூடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. ஆஸ்திரேலியாவில் ஒன் நேஷன் கட்சி எழுச்சி, போலின் ஹான்சனின் குடியேற்ற எதிர்ப்பு. ஆஸ்திரேலிய அரசியலில் 3 தசாப்தங்களாக சர்ச்சைக்குரிய சக்தியாக திகழ்ந்து வருவது ஒன் நேஷன் கட்சியும் அதன் தலைவரான போலின் ஹான்சனும் ஆவர். முஸ்லீம் சமூகத்தை பற்றி அவரது கருத்துக்கள் கடுமையான எதிர்ப்பை சந்தித்துள்ளன. முஸ்லீம் குடியேற்றத்திற்கு தற்காலிக தடை விதிக்க வேண்டும் என்ற அவரது கருத்தை பல கட்சிகளும் எதிர்த்துள்ளன. மத அடிப்படையான பாகுபாட்டை ஊக்குவிப்பதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போலின் ஹான்சன் எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியன் பிரதமராக வர முடியுமா என்ற கேள்வி சில அரசியல் விவாதங்களில் எழுந்து வருகிறது. 1997 நிறுவப்பட்ட ஒன் நேஷன் கட்சி ஆஸ்திரேலிய குடியேற்றம், தேசிய அடையாளம் மற்றும் பெண்முக கலாச்சார கொள்கை தொடர்பாக கடுமையான நிலைப்பாடுகளை முன்வைத்து அரசியல் செல்வாக்கை பெற்றது. இந்த கட்சியின் தோற்றத்துக்கு அடிப்படையாக அமைந்தது 1997 போலின் ஹான்சன் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் ஆற்றிய தனது முதல் உரையாகும். அந்த உரையில் அவர் ஆசிய நாடுகளிலிருந்து அதிகரித்து குடியேற்றம் ஆஸ்திரேலியின் பாரம்பரிய அடையாளத்துக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார். இந்த கருத்து உடனடியாக தேசிய பெரும் விவாதத்தை ஏற்படுத்த சிலர் அதை மக்களின் உண்மையான கவலைகளை வெளிப்படுத்திய தைரியமான குரல் என வரவேற்றனர். ஆனால் பலர் அதை வெளிப்படையான இனவாதத்தின் அரசியல் படையமாக கண்டனர். ஆஸ்திரேலியா உலகின் மிக வெற்றிகரமான பெண்முக கலாச்சார நாடுகள் ஒன்றாக கருதப்படுகிறது. பல்வேறு இன, மத, மொழி மற்றும் கலாச்சார பின்னடைந்து வந்த மக்கள் ஒன்றிணைந்து வாழும் சமூகமாக அது வளர்ந்துள்ளது. இருப்பினும் இந்த பன்முகத்தன்மைக்கு எதிராக தேசியவாதம் மற்றும் குடியரசு

0: எதிர்ப்பு அரசியல் கருத்துக்களும் அவ்வப்போது எழுந்துள்ளன. போலின் ஹான்சன் அரசியல் பயணத்தில் மிகவும் சர்ச்சைக்குரிய அம்சம் குறிப்பிட்ட சமூகங்களை பொதுமைப்படுத்தி விமர்சிக்கும் அவரது போக்காகும். குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை பற்றிய அவரது கருத்துக்கள் கடுமையான எதிர்ப்பை சந்தித்துள்ளன. முஸ்லீம் குடியேற்றத்துக்கு தற்காலிக தடை விதிக்க வேண்டும் என்ற அவரது கோரிக்கை மத அடிப்படையான பாகுபாட்டை ஊக்குவிப்பதாக விமர்சிக்கப்பட்டது. மேலும் பெண்முக கலாச்சார குழு சமூக ஒற்றுமையை பலவீனப்படுத்தும் என்று அவரது விவாதங்களும் மனித உரிமையாளர்களும் மற்றும் சமூக அமைப்புகளும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. எனினும் ஒன் நேஷன் கட்சியின் எழுச்சியை வரும் இனவாத அரசியலின் விளைவாக மட்டுமே விளக்க முடியாது. உலகமய மக்கள், தொழில்நுட்ப மாற்றங்கள், உற்பத்தி துறையின் வீழ்ச்சி, அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள், வீட்டு வசதி நெருக்கடி மற்றும் அரசியல் நிறுவனங்கள் மீது உருவான நம்பிக்கையின்மை போன்ற காரணங்களும் இதற்கு பின்னணியாக உள்ளன. குறிப்பாக கிராமப்புற மற்றும் பிராந்திய பகுதியில் வாழும் பல வாக்காளர்கள் தங்கள் பொருளாதார பிரச்சினைகள் முக்கிய அரசியல் கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்டுள்ளன என்று கருதினர். இதன் விளைவாக அவர்கள் மாற்று அரசியல் சக்தியாக ஒன் நேஷன் நோக்கி ஈர்க்கப்பட்டுள்ளனர். ஆனால் சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகளின் காரணங்களை குடியேற்றவாசிகள் அல்லது சிறுபான்மை சமூகங்கள் மீது சுமத்துவது தீர்வாக அமையாது என்று விமர்சகர்கள் வலியுறுத்துகின்றனர். வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, வீட்டு வசதி நெருக்கடி அல்லது அரசாங்க கொள்கை தோல்விகள் போன்ற சிக்கல்கள் மிகவும் சிக்கலான பொருளாதார மற்றும் நிர்வாக காரணங்கள் உருவாகின்றன. அவற்றை ஒரு குறிப்பிட்ட இனத்தரோ அல்லது மதத்தவரோ மீது குற்றம் சுமத்துவதன் மூலம் விளக்கம் ஏதோ சமூகத்தின் பிளவுகளையும் வெறுப்பையும் உருவாக்குவதையும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. போலின் ஹான்சன் ஆதரவாளர் அவரை இனவாதியாக அல்லாமல் தேசிய நிலங்களை பாதுகாக்கும் அரசியல்வாதியாக சித்திகரணும். அவரது பார்வையில் கட்டுப்பாடற்ற குடியேற்றம், கலாச்சார ஒருங்கிணைப்பு சிக்கல்கள் மற்றும் தேசியவாதம் போன்ற விடயங்களை பற்றி திறந்தவரை பேசுவதற்கான உரிமையை அவர் பிரதிநிதிப்படுத்துகிறார் என்றும் கூறுகின்றார். ஆனால் எதிர்ப்பாளர்கள் இந்த விவாதங்கள் பல சமயங்களில் பயம் மற்றும் முன்னெடுப்பு அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது என்றும் அவை சமூக ஒற்றுமையை பாதிக்கும் என்றும் வாதிட்டனர். ஆஸ்திரேலியாவின் வரலாறு குடியேற்றத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டின் வரலாறாகும். பிரித்தானிய குடியேற்றவாசிகளிலிருந்து தொடங்கி ஐரோப்பா, ஆசியா, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த கோடிக்கணக்கான மக்கள் நாட்டின் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சாரங்களுக்கு பங்களித்துள்ளனர். இன்று ஆஸ்திரேலியன் பொருளாதார வெற்றி கூடுதலாக செல்வக்கும் இந்த பன்முக சமூக அமைப்பை ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் வாழ்க்கை செலவு உயர்வு, வீட்டு வசதி நெருக்கடி மற்றும் பாரம்பரிய அரசியல் கட்சி மீதான அதிருப்தி போன்ற காரணங்களால் ஒன் நேஷன் கட்சி மீண்டும் அரசியல் கவனத்தை பெற்றுள்ளது. இந்த நிலையில் போலின் ஹான்சன் எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியன் மாற முடியும் என்ற கேள்வி சில அரசியல் விவாதங்கள் எழுந்து வருகின்றது. ஒன் நேஷன் கட்சி குறிப்பாக பிராந்திய மற்றும் கிராமப்புற வாக்களிடையே ஆதரவை பெற்றுள்ளது. குடியேற்ற கட்டுப்பாடுகள், தேசிய பாதுகாப்பு, உள்ளூர் வேலைவாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கை செலவு போன்ற பிரச்சனை முன்னிறுத்துவதன் மூலம் சில வாக்காளர்களின் ஆதரவை அது தொடர்ந்து தக்க வைத்துள்ளது. எனினும் ஆஸ்திரேலிய அரசியல் அமைப்பில் பிரதமாக வருவது தனிப்பட்ட மக்களின் ஆதரவை மட்டும் சார்ந்ததல்ல. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெறும் கட்சி அல்லது கூட்டணியின் தலைவரே பொதுவாக பிரதமாகிறார். ஒன் நேஷன் கட்சி தொடர்ந்து இந்த ஆதரவை பெறுமா என்பதும் கேள்விக்குரியதே. கட்சியின் வாக்கு விகிதம் சில பல குறிப்பிடத்தக்க இருந்தாலும் நாடு முழுவதும் ஆட்சி அமைக்கும் அளவிற்கு ஒன் நேஷன் கட்சி முழுமையாக வளரவில்லை. மேலும் ஹான்சன் கருத்துக்கள் கொள்கைகள் பலரால் சர்ச்சைகளாக கருதப்படுவதால் மத்திய நிலை வாக்குகள் ஆதரவு பெறுவது மிக கடினமாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. இன்றும் உங்களுடன் வானொலி சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
1: வணக்கம். சர்வதேச செய்திகள். வெனிசுலா நிலநடுக்கம். 6 நாட்களுக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்ட 3 வயது குழந்தை. வெனிசுலாவில் ஏற்பட்ட பேரழிவு மிக்க நிலநடுக்கங்களுக்கு பிறகு 3 வயது குழந்தையொன்று 6 நாட்கள் கழித்து இடிபாடுகளிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் வெளியாகியுள்ளது. நம்பிக்கைக்குரிய தருணம். லா குவைரா மாகாணத்தில் இடிபாடுகளில் இருந்து கிளிபர் மோரன் என்ற அந்த குழந்தை மீட்கப்பட்ட போது மீட்பு பணியாளர்கள் ஆரவாரம் செய்தனர். அந்த குழந்தையை மீட்டதை நம்பிக்கைக்குரிய ஒரு தருணமாக நாட்டின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் அவசரமாக தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கங்களால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,943 உயர்ந்துள்ளது. மேலும் 10,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் மற்றும் பல்லாயிரக்கணக்கானோரின் நிலை என்னவென்று தெரியவில்லை. நாசாவின் செயற்கைக்கோள் தரவுகள் குறித்த ஆரம்பகட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் அந்த பெரும் நிலநடுக்கங்கள் 58,870 கட்டிடங்களை சேதப்படுத்தியிருக்கலாம் அல்லது அழித்திருக்கலாம் என தெரிய வருகின்றது. ஜோர்டானிய மீட்பு குழுவால் மீட்கப்பட்டுள்ள அந்த குழந்தை முதலுதவி அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும்

0: முக்கிய உடல் உறுப்புகளின் செயற்பாடுகள் சீராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். லா குவைரா கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாகும். அங்குள்ள பல உள்ளூர் மக்கள் தாங்களாகவே மீட்பு பணிகளை மேற்கொள்ள முயற்சித்து வருகின்றனர். லா குவைராவில் உணவு பற்றாக்குறை பரவலாக உள்ளதாகவும் அடிப்படை சேவைகள் முடங்கியுள்ளதாகவும் தகவல் தொடர்பு பெருமளவில் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐநாவின் அகதிகள் முகமை செவ்வாய்க்கிழமை தெரிவித்தது. இதற்கிடையில் சுகாதார சேவைகள் தீவிர நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் டிஃபரை மீட்ட நிகழ்வு உயிருடன் இருப்பவர்களை தொடர்ந்து கண்டெடுப்பதற்கான நம்பிக்கை இன்னும் உள்ளது என்பதை காட்டுவதாகவும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச குழுக்கள் இடிபாடுகளுக்கு இடையே தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் ஜனாதிபதி ரோட்ரிக்ஸ் கூறியுள்ளார். அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் டசன் கணக்கான பிற நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச மீட்பு குழுக்கள் பயிற்சி பெற்ற நாய்கள் மற்றும் கனரக இயந்திரங்களை பயன்படுத்தி உயிர் பிழைத்தவர்களை தேடி வருகின்றன. இதற்கிடையில் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட மரணமடைந்தவர்களின் உடல்களை வெனிசுலா மக்கள் அடக்கம் செய்ய தொடங்கியுள்ளனர். மரணமடைந்திருக்கலாம் என கருதப்படும் தங்கள் உறவினர்களின் உடல்களுக்காக இன்னும் பலர் காத்திருக்கின்றனர். மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன். வணக்கம் நேயர்களே. வணக்கம். சர்வதேச செய்திகள். உலகிலேயே பணக்கார மக்கள் இந்த நாட்டு மக்கள்தான். உலகிலேயே சுவிட்சர்லாந்து நாட்டு மக்கள்தான் அதிக சொத்து வைத்திருப்பவர்கள் என நிதி அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது. யூஎஸ்பி என்னும் நிதி அமைப்பு 2026 ஆண்டுக்கான உலகளாவிய செல்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி உலகிலேயே அதிக செல்வம் வைத்திருப்பவர்கள் சுவிஸ் மக்கள்தான் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆம், சுவிஸ் மக்கள் சராசரியாக 910,382 டாலர்கள் சொத்து வைத்துள்ளார்களாம். உலகிலேயே அதிக செல்வம் வைத்திருப்பவர்கள் பட்டியலில் இரண்டாவது இடம் பிடித்துள்ள நாடு அமெரிக்கா. அமெரிக்கர்கள் சராசரியாக 696,277 டாலர்கள் சொத்து வைத்துள்ளார்களாம். அதிக செல்வம் வைத்திருப்பவர்கள் பட்டியலில் மூன்றாவது இடம் பிடித்துள்ள நாடு லக்சம்பர்க். அந்நாட்டவர்கள் சராசரியாக 654,732 டாலர்கள் சொத்து வைத்துள்ளார்களாம். சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை சுமார் 944,000 பேர் மில்லியனர்களாக உள்ளனர். அதாவது நாட்டு மக்களில் வயது வந்தவர்களில் 13.1% மில்லியனர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன்.
1: நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.

0: a whole world of radio on planetaudio.org.nz.
1: The impact of alcohol and drug abuse can be shattering for the substance abuser, for families. Jobs, money, and health go down the drain, and the addicted person can be stripped of all they value. But there are ways back, and CADS can help. Community Alcohol and Drug Services have clinics throughout Auckland. No appointment is necessary, and when you're ready, CADS will help. Just walk into the clinics in North, South, East, West, or Central Auckland, or phone 845 1818. That's 845 1818. For more information, go to www.cads.org.nz.
2: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
3: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
3: சிந்தனை செய்திகள்,
2: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
3: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
2: சிறுவர் நிகழ்ச்சிகள்
3: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
2: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: 2040 ஆண்டிற்குள் ஆக்லாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
1: Tell your Tamil friends about Mutamil Osai, a national and international news, music and interviews show making for some great radio.

கத்தனர் வழங்கும் சங்கநாதம் ஒலிபரப்பல் செய்திகள் சமூக நிகழ்வுகள் கருத்து பகிர்வு ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச் செல்லுங்கள்.

0: செய்திகளிடம் பல்துறை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்டு
1: செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
2: காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதலில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். தெரிந்து செயல்வகை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், அழிவதும் ஆவதும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். இதற்கு விளக்கம் என்னன்னா, ஒரு செயலை செய்ய தொடங்குவதற்கு முன்பு அதற்கு ஆகக்கூடிய செலவின் தன்மையையும் அதனால் ஏற்படக்கூடிய ஆக்கத்தினையும் கணக்கிட்டு பார்த்து அதனால் கிடைக்கும் மிகு வருவாயையும் நன்கு ஆராய்ந்து பார்த்து அந்த செயலை செய்ய முற்பட வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்துல அடுத்த குறள், தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும் பொருள் யாதொன்றும் இயல். தக்கவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நண்பர்கள் குழுவை கலந்து கொண்டு செய்ய வேண்டியதை நன்கு ஆராய்ந்து பார்த்து தாமும் நன்றாக சிந்தித்து பார்த்து ஒரு செயலை செய்ய முன்வருவர்களுக்கு செய்வதற்கு அருமையான செயல் என்று கூறுவதற்கு யாதொன்றும் இல்லை என்கின்றார் திருவள்ளுவர்.
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். இந்தியாவின் மகத்தான திரைக்கதை ஆசிரியர் பாக்கியராஜ் அவர்களுக்கு அஞ்சலி. குருவை விஞ்சிய சிஷ்யனாக கொடிகட்டி பறந்தார். ஒரு படைப்பாளியே நடிகராகிய படுபயங்கர வெற்றின்றது பாக்கியராஜுக்கு சாத்தியமானது போல பிறருக்கு சாத்தியப்படவில்லை. இவருடைய மகத்தான திரை வெற்றிக்கு காரணம் அவருடைய திரைக்கதை எழுதக்கூடிய திறமை மட்டுமல்ல, அவர் தற்பெருமை கொள்ளாதவர். சமீபத்தில் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட நிகழ்வில் பேசிய அவர், உன்னோட வாழ்வில் சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ கத்துக்க சில சிறப்புகள் இருக்கும் என என்னுடைய பள்ளி ஆசிரியர் சொல்லியதை இன்று வரை கடைபிடிக்கிறேன்னு சொன்னாரு. சினிமாவில் எம்ஜிஆரே இவரை தன்னுடைய கலையுலக வாரிசு என்று அறிமுகப்படுத்தினார். படைப்பாளி என்ற வகையில திரைக்கதை, வசனம், காட்சி அமைப்பு, கதாபாத்திரத்தை செதுக்கிறது, இத்தனை அம்சங்கள்ல பாக்கியராஜின் திரையுலக வெற்றிடத்தை இன்னொருத்தரால நிரப்பவே முடியாது. எதிர்பார்க்க முடியாத திருப்பங்களை கொண்ட திரைக்கதை அமைப்பு, புத்திசாலித்தனமான நகைச்சுவை, பெண்களை தாழ்த்தி பேசாத வசனங்கள்னோ சினிமாவில் தனக்குன தனி முத்திரை பதித்து ஒரு ட்ரெண்டை உருவாக்குனவர். சின்ன வசனம்தான், அது அத்தனை அழுத்த

சுத்தமா மற்ற விஷயங்களோட பாக்கியராஜ் மத்தியதர வர்க்கங்களின் மனதில் இடம் பிடித்ததையும் காட்டியது. பொதுவா நல்ல எழுத்தாளர்கள் நல்ல சுவாரஸ்யமான பேச்சாளர்களாக இருக்க மாட்டாங்க. பாக்கியராஜ் ஒரு நல்ல பேச்சாளராகவும் ஒரு ரசிக்கத்தக்க பத்திரிகையாளராகவும் இருந்தார். பாரதி ராஜா பள்ளியிலிருந்து வந்தவர் அவரது சாயல் கொஞ்சமும் இல்லாமல் இயக்கினார். பல நடிகர்களுக்கு சிவாஜி எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் லைப்ரரியோ, அப்படி இயக்குநர்களுக்கு பாக்கியராஜ் படங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் லைப்ரரியாக மாறியுள்ளது. இன்று அவர் இயக்கிய ஆகச்சிறந்த படங்களில் ஒன்றான அந்த ஏழு நாட்கள் படத்திலிருந்து ஒரு பாடலை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாடல் எண்ணி இருந்தது ஈடேற. இந்த பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேன் அவர்களும் வாணி ஜெயராம் அம்மா அவங்களும். எம்எஸ்விக்கு மிக பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம் இது. இன்னும் சொல்ல போனால் எம்எஸ்வியினுடைய கதையின் சாயல், அவருடைய வாழ்க்கையின் சாயலை இந்த படத்தில் பார்க்கலாம். அவ்வளோ அற்புதமாக மாதவன் நம்பியாராக மிக அழகாக நடிச்சிருப்பார். அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக பாக்கியராஜும் சிறந்த நடிப்பாக அம்பிகாவும் இந்த படலில் வழங்கியிருப்பாங்க. படத்தை இயக்கினதோடு மட்டுமல்லாமல் திரைக்கதை வசனம் எழுதியது திரு பாக்கியராஜ் அவர்கள். இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸு எந்த காலகட்டத்திலும் எல்லாருக்கும் ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கிளைமேக்ஸ் இந்த படத்தில் இருக்கும். உங்களுக்காகவும் திரு பாக்கியராஜ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அந்த ஏழு நாட்கள் படத்திலிருந்து எண்ணி இருந்தது ஈடேற.

சில மனிதர்களின் மரணம் ஒரு செய்தி அல்ல, அது ஒரு காலத்தின் முடிவு, ஒரு உலகத்தின் முடிவு. ஒரு தலைமுறையின் நினைவுகள் மெதுவாக மண்ணோடு கலக்க தொடங்கியதற்கான அமைதியான அறிவிப்பு. கடந்த வாரம் திரைக்கதை மேதை கே பாக்யராஜ் அவர்கள் இல்லை, சில வாரங்களுக்கு முன்பு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இல்லை, அதற்கு முன்பு ஒருவர் இன்னொருவர், இப்படியே நம் காலத்தின் முகங்கள் ஒவ்வொருவராக அமைதியாக விடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு புகைப்படத்தில் மாலை விழுகிறது, ஒரு குரல் அமைதியாகிறது, ஒரு பெயருக்கு முன்னால் மறைந்தார் என்ற வார்த்தை சேர்கிறது. ஆனால் உண்மையில் மறைவது அவர்கள் மட்டுமல்ல, நாம் வாழ்ந்த உலகம்தான். 1975 முதல் 90 முதல் வாழ்ந்த தலைமுறைக்கு இதன் வலி இன்னும் அதிகம். ஏனெனில் அந்த காலத்தில் சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அதுதான் வாழ்க்கை. இன்று இருப்பது போல கைபேசி இல்லை, இணையம் இல்லை, யூடியூப் இல்லை, ஓடிடி இல்லை, சமூக வலைதளங்கள் இல்லை, நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சி சேனல்கள் இல்லை. ஒரு வாரம் முழுவதும் காத்திருந்து ஒரு படம் பார்ப்பதே ஒரு திருவிழா. முதல் நாள் முதல் காட்சி, அதற்காக அடித்து பிடித்து ஓடிய காலம் அது. ஒரு காகித டிக்கெட்டை கையில் வாங்கிய சந்தோஷம், திரையரங்கின் விளக்குகள் அணையும் அந்த நொடி, திரை திறக்கும் பொழுது எழுந்த கைத்தட்டல்கள், விசில்கள், இடைவெளியில் வாங்கிய சமோசாவின் மனம், கட்லட், முட்டை போண்டா, இன்னும் கண்களை மூடினால் அந்த நினைவுகள் உயிரோடு இருக்கிறது. திரையரங்கம் வெறும் கட்டிடம் அல்ல, அது எங்களுடைய இன்னொரு வீடு. அந்த திரையில் தோன்றியவர்கள் அவர்கள் வெறும் நடிகர்கள் அல்ல, எங்கள் சிறுவயது, எங்கள் இளமை, எங்கள் கனவுகள், எங்கள் உலகம். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், செமினி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், மோகன், கார்த்திக், பிரபு, நம்மை வயிறு குலுங்க சிருங்க வைத்த சிரிக்க வைத்த நாகேஷ், சொர்லிராஜன், தேங்காய் சீனிவாசன், வி கே ராமசாமி, சோ மனோரமா, ஒய்ஜி மகேந்திரன், எஸ் வி சேகர், டெல்லி கணேஷ், கவுண்டமணி, செந்தில், நம்மை காதலிக்க வைத்த ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா, லட்சுமி, சுஜாதா, சரிதா, ராதிகா, ராதா, அம்பிகா, ரேவதி, நதியா, சில்க், சுமிதா, திரைக்கதைக்கு உயிர் கொடுத்த கே பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலுமகேந்திரா, மகேந்திரன், எஸ் பி முத்துராமன், கே பாக்யராஜ், மணிரத்னம், நம் உணர்ச்சிகளுக்கு இசை கொடுத்த எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, தம் இதயத்தில் வார்த்தைகளை விதைத்த கவியரசு கண்ணதாசன், வாலி, புலமைப்பித்தன், முத்துலிங்கம், வைரமுத்து, நம் வாழ்க்கைக்கு குரல் கொடுத்த டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜே யேசுதாஸ், மலேசியா வாசேவன், மனோ, பி சுசிலா, எஸ் ஜானகி, சித்ரா, இந்த பெயர்கள் வெறும் கலைஞர்களின் பட்டியல் அல்ல, அவை எங்கள் வீட்டிற்கு தினமும் வந்த விருந்தினர்கள், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள், எங்கள் சிரிப்பின் காரணங்கள், எங்கள் கண்ணீரின் காரணங்கள், எங்கள் காதலின் பின்னணி இசை, எங்கள் வாழ்வின் மறக்க முடியாத நினைவுகள். 5 வயதில் திரையரங்கின் இருளில் முதல் முறையாக அமர்ந்த போது திரையில் தோன்றியவர்கள், மனிதராகவே தெரியவில்லை அவர்கள், வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் போல இருந்தார்கள். அவர்கள் சிரித்தால் நாமும் சிரித்தோம், அவர்கள் அழுதால் நாமும் அழுதோம், அவர்கள் காதலித்தால் நாமும் காதலித்தோம், அவர்கள் வென்றால் நாமும் வெற்றியை பெற்ற மகிழ்ச்சியாய் அனுபவித்தோம். அவர்களை பற்றி பேசினோம், விவாதித்தோம், சண்டையிட்டோம், ஒரு வசனத்தை 100 முறை சொன்னோம், ஒரு பாடலை 1000 முறை கேட்டோம், ஒரு திரைப்படத்தை 10 முறை பார்த்தோம். அந்த வயதில் ஏற்பட்ட உணர்வுகள் வெறும் நினைவுகள் அல்ல, அவை நம் இரத்தத்தில் கலந்தன, நம் சதையில் கலந்தன, நம் நரம்புகளில் ஓடின. இன்று அறிவியல் மொழியில் சொன்னால் அவை நம் மூளையில் ஆழமான நினைவுகளாக மாறிவிட்டன, நம் ஆளுமையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டன. பிறகு வாழ்க்கையாகவே மாறியது, வேலை வந்தது, குடும்பம் வந்தது, பொறுப்புகள் வந்தன, சினிமா பார்க்கும் நேரம் குறைந்தது, சில படங்களையே பார்க்காமல் விட்டார்கள், சில இசையே கேட்காமல் விட்டார்கள். ஆனால் 5 வயது முதல் 20 வயது வரை இந்த மனிதர்கள் நம் உள்ளத்தில் ஏற்படுத்த தாக்கம் ஒருபொழுதும் குறையவில்லை. அதனால்தான் இன்று ஒருவர் ஒருவர் மறையும் பொழுது ஒரு நடிகர் இறந்தார் என்ற மட்டும் நம்மால் சொல்ல முடியவில்லை. நாம் வாழ்ந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகிறதை உணர முடிகிறது. இந்த உணர்வே நம்மை ஆட்கொள்கிறது. கே பாக்யராஜ் பெரும் இயக்குநர்கள் அல்ல, திரைக்கதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்த ஆசான். அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு இந்த படங்கள் முதல் நாள் முதல் காட்சியை பார்க்க அடித்து பிடித்து ஓடிய தலைமுறைக்கு பாக்யராஜ் ஒரு மனிதர் அல்ல, ஒரு காலத்தின் அடையாளம். இன்று அவர்களை ஒருவர் பின் ஒருவராக இழக்கும் பொழுது நமக்குள் ஒரு வித்தியாசமான வெறுமை உருவாகிறது. ஏனெனில்
நாம் இழப்பது ஒரு மனிதரை அல்ல, ஒரு காலத்தை, ஒரு கலாச்சாரத்தை, ஒரு தலைமுறையின் உணர்வுகளை. இது எங்கள் தலைமுறைக்கு மட்டுமல்ல, இன்றைய இளைஞர்களுக்கும் இதே நாள் வரும். அன்று அவர்கள் உயிராக நேசிக்கும் நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், விளையாட்டு வீரர்கள், இணைய உலக நட்சத்திரங்கள் இன்னும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவர் ஒருவர் மறையும் பொழுது அவர்களும் இதே வேதனை உணர்வார்கள். நாங்கள் வாழ்ந்த காலம் இனி இல்லை என்று அவர்கள் ஒரு நாள் எழுதுவார்கள். காலம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு உலகத்தை உருவாக்குகிறது, பிறகு அந்த உலகத்தை மெதுவாக அவர்களிடமிருந்து எடுத்துக்கொள்கிறது. இதுதான் இயற்கை, அதுதான் வாழ்க்கை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் காலத்தால் வெல்ல முடியாது, அது நினைவுகள். திரையரங்கிற்குள் ஒரு இருள் மிகுந்த முதல் நாள் முதல் காட்சி, கைத்தட்டல்கள், விசில்கள், அந்த இசை, வசனங்கள், முகங்கள், இவை அனைத்தும் எங்கள் தலைமுறை உயிரோடு இருக்கும் வரை உயிரோடே இருக்கும். அதனால்தான் அவர்கள் இறக்கவில்லை, நாங்கள் எங்கள் நினைவுகளை மாற்றி அவர்கள் எங்களை நினைவுகளாக மாற்றிவிட்டார்கள். அமைதியாக உறங்குங்கள். திரைக்கதை மேதை பாக்கியராஜ் அவர்களே, உங்களோடு சேர்ந்து எங்கள் வாழ்க்கையின் மிக அழகான ஒரு காலமும் இன்று மீண்டும் ஒரு முறை கண்முன் வந்து அமைதியாக மறைகிறது. ஒரு தலைமுறை மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய முத்தமிழ் சங்கத்தின் புலனத்தில் படித்ததில் பிடித்தது. இதை எழுதியவர் நம்முடைய அன்பிற்குரிய நண்பர் திரு ஸ்ரீசாமி அவர்கள். இந்த எழுத்து உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால், இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால், பிடிக்கவில்லை என்றாலும் திரு ஸ்ரீசாமி அவர்களை ஒரு முறையாவது தொலைபேசியில் அழைத்து பாராட்டுங்கள். நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனுக்கு ஊக்குவிப்பதாக இருக்கும். நன்றி.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
1: அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு, நிஜத்தை நேசி பொய்யை புதை. பிறர் தன்னை புகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தவறே அல்ல, ஆனால் வலுக்கட்டாயமாக புகழ வைப்பது ஓர் ஆக்கிரமிப்பு. அது உண்மையான வெற்றியாகாது. இன்று வெற்றி பெறாமலேயே தங்களை வெற்றியாளர்களாக காட்டிக்கொள்ள பலர் விரும்புகிறார்கள். பலர் கூச்சமில்லாமல் பாராட்டுக்கும் புகழுக்கும் ஏற்பாடு செய்து கொள்கிறார்கள். மாலைகள் சூட மலர் பறித்து தருகிறார்கள். சுவரொட்டி ஒட்ட கூழ் காய்ச்சுகிறார்கள். ஒரு விஷயம், புகழுக்கான தகுதி தனக்கு உள்ளது என புரிந்து வைத்திருப்பது தலைமை பண்பு. பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் தனது உரைகளை உதவியாளருக்கு சொல்லி எழுதச் செய்கையில் சில இடங்களில் கைத்தட்டல் என்று குறிக்க சொல்லுவார். தன் வெற்றியை பற்றிய தீர்க்கமான தீர்மானம் அது. கைத்தட்டல் என்று குறித்துக் கொள்ளும் போது ஆரம்பத்தில் அவரது உதவியாளர் திகைப்படைந்தார். ஆனால் சர்ச்சிலின் கணிப்பு ஒருபோதும் பொய்யாவதில்லை என்பதை கண்டு பின்னர் அவர் வியப்படைந்தார். புகழத்தக்கவன் என்ற இந்த கணிப்பு தவறில்லை, ஆனால் கைதட்ட வேண்டிய இடத்தில் கைதட்ட ஆள் செட்டப் செய்திருந்தால் அசிங்கம், அநாகரிகம். தகுதியிருந்தும் செயற்கை புகழ் தேடுவது தவறு. தகுதியே இல்லாமல் வெற்றியாளனை போல் காட்டிக்கொள்வது தவறல்ல, அது ஆபத்தான அணுகுமுறையும் கூட. பாராட்டுக்கும் புகழுக்கும் தான் தகுதி உடையவன் என்ற தெளிவு உங்களை உயர்த்தும், ஆனால் அதற்கான ஏற்பாடு உங்களை தாழ்த்தும். புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் மார்க் ட்வைன் வாழ்க்கையில் அப்படி ஒரு சுவையான நிகழ்ச்சி. அவருக்கு பிரெஞ்சு தெரியாது. அந்த காலத்தில் பிரெஞ்சு என்பது ஒவ்வொரு ஆங்கில கலைஞனுக்கும் சின்ன வீடு மாதிரி. மார்க் ட்வைன் எழுத்துக்களை பாராட்டி பாரிஸில் ஒரு மிகப்பெரிய விழா நடந்தது. விழா நடந்த அதே பல்கலைக்கழகத்தில் தான் மார்க் ட்வைனின் மகன் படித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு பிரெஞ்சு மொழி நன்கு தெரியும். மகனை அழைத்து, எனக்கு பிரெஞ்சு தெரியாது, பிரான்ஸ் மக்கள் மொழிபெற்று மிக்கவர்கள், எனவே பேசுகிற எல்லோரும் பிரெஞ்சு தான் பேசுவார்கள், நான் ஒரு முட்டாளை போல அங்கே இருக்க வேண்டியிருக்கும், ஆனால் எனக்கு பிரெஞ்சு தெரியாது என்பது அவர்களுக்கு தெரியக்கூடாது, எனவே நீ என் பக்கத்திலேயே இரு, எனக்கு சைகை காட்டு, நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன், முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டால் நானும் அப்படியே சமாளித்து விடலாம் என்றார் மார்க் ட்வைன். ஆனால் விழா நடந்தபோது தர்மசங்கடம் ஒன்று நேர்ந்துவிட்டது. விழாவில் பேசியவர் மார்க் ட்வைனை ஓஹோ என்று புகழ்ந்தபோது சபையே கைத்தட்டியது. மகனும் கைத்தட்டினான். அவனை பார்த்த மார்க் ட்வைன் தன்னை புகழ்கிறார்கள் என்று தெரியாமலேயே கைத்தட்டினார். சபை இதை பார்த்து சிரித்தது. இந்த சங்கடம் அடிக்கடி அரங்கேறியது. மகன் நெளிய ஆரம்பித்தான். பலர் இந்த கூத்தை பார்த்து சிரிக்கும் போது மகனாலும் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. மகன் சிரிக்கும் போதெல்லாம் ஒப்பந்தப்படியே மார்க் ட்வைனும் சிரித்தார். மக்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். மகனுக்கு அவமானத்தால் வியர்த்து கொட்டியது. அறைக்கு திரும்பியதும் தந்தையிடம் கோபமாக, என்ன இப்படி செய்து விட்டீர்கள், உங்களை ஆகோ ஓகோ என்று புகழும் போது நான் கைதட்டாமல் இருக்க முடியுமா, நீங்கள் கைதட்டினால் அசிங்கம் இல்லையா, உங்களை பெரிய மகான் என்று ஒருவர் பாராட்டினார், நீங்கள் கைகளை உயர்த்தி பிரமாதமாக கைதட்டுகிறீர்கள், என் சக மாணவர்கள் என்னை எப்படி கேலி போயாக பார்த்தார்கள் தெரியுமா என்று சீறினான் மகன். அமைதியாக மார்க் ட்வைன் சொன்னார், வருத்தப்படாதே, என் வாழ்க்கையில் இப்போதுதான் முதல் முதலாக நான் உண்மையாக நடந்திருக்கிறேன், நான் செய்ய விரும்பியதை இன்றுதான் செய்திருக்கிறேன், மேடைகளில்

என்னை புகழும் போது பிறர் கைதட்டு கையில் நானும் கைதட்ட விரும்பியதுண்டு. ஆனால் மொழி புரிந்ததால் தட்டியதே இல்லை. முதல் முதலாக மொழி புரியாததால் தவறாக ஒரு உண்மை அரங்கேறிவிட்டது என்றார். ஒரு முக்கியமான உண்மை, தான் புகழத்தக்கவன் என்கின்ற தீர்மானம் பிறர் புகழும் போது ஏற்படவில்லை, எழுதும் போதே தனக்கு ஏற்பட்டது என்று புகழின் நுட்பமான ரகசியத்தை மார்க்வேன் புரிய வைத்தார். நாதஸ்வர மேதை திருவாடுதுறை ராஜரத்தினம் பிள்ளை அவர்களை பற்றி ஒரு செய்தி உண்டு. அவருக்கு ஜனாதிபதி விருது கிடைத்த போது அவரை ஒரு நிருபர் பேட்டி கண்டார். நீங்கள் பெற்ற பாராட்டுகளிலேயே உயர்வானது இதுதானே என்றார். கொஞ்சம் யோசித்து விட்டு ராஜரத்தினம் பிள்ளை சொன்னாராம், ஒரு கல்யாணத்திலேயே நான் நாதஸ்வரம் வாசித்த போது நரிக்குறவர் ஒருவர் வெளிச்சத்திற்கு கேஸ் லைட் தாங்கி கொண்டு வந்தார். தோடி ராகம் வாசிக்கும் போது நான் ஒரு ஃப்ரிகா அடிச்சேன். சந்தோஷத்தில் அந்த மனுஷர் கேஸ் லைட்டை தூக்கி போட்டு பிடிச்சி ஆஹா அப்படின்னார். அதுதான் எனக்கு கிடைச்ச பாராட்டுகளிலே உசத்தி என்றார். இந்த ஜனாதிபதி விருது என்று நிருபர் இழுத்தவுடன், ஜனாதிபதி என்ன ஜனாதிபதி, அவர் என் வாசிப்பை கேட்டுட்டா கொடுத்தார், யாரோ கொடுக்க சொன்னார்கள் எடுத்து கொடுத்தார், அவ்வளவுதான் என்று ஒரு போடு போட்டார். நிஜமான புகழ் நிஜமான வெற்றியின் வேர். நன்றி.

0: மிகச்சிறந்த எழுத்தாளர், பெண்ணியம் பேசக்கூடியவர், பெண்களுக்காகவும் பெண்களால் மிகவும் மதிக்கப்படக்கூடியவராகவும் இருந்தவர் திருமதி சிவசங்கரி அவர்கள். அவங்களுக்கு சமீபத்துல பத்மஸ்ரீ விருது கிடைத்தது. அந்த விருது கிடைச்சத கொண்டாடுற வகையில எழுத்துலக நண்பர்கள், பத்திரிகை உலக நண்பர்கள் அவருக்கு ஒரு பெரிய விழா நடத்த திட்டமிட்டாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். தன்னுடன் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கிடைத்த விருதை கௌரவப்படுத்துறதுன்றது பெரும்பாலானவங்களுக்கு வர்றது கிடையாது. பட்டுக்கோட்டை பிரபாகர் இதை தன்னுடைய தோளில் சுமந்து இந்த விழாவை நடத்தியிருக்காரு. இந்த விழாவுக்கு அவங்கள பத்தின ஒரு போர்ட்ரைட், சிவசங்கரி அம்மாவுடைய போர்ட்ரைட் ஒன்று, கையில செங்கோலோடையும் தலையில கிரீடத்தோடையும் இருப்பது மாதிரியான ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது பத்திரிகை உலகில். சிவசங்கரி அம்மாவுக்கு பத்மஸ்ரீ பட்டம் நியாயமானதுன்னு சொல்றதுக்காக 17 நிமிஷங்கள் கதை நாய் என்ற தலைப்புல ஒரு குறும்படம் ஒன்ன தயாரிச்சோம். அந்த குறும்படத்தினுடைய சிறப்பு என்னன்னா, கிட்டத்தட்ட 60 ஸ்டில்களை AI தொழில்நுட்பம் மூலம் வீடியோக்களாக மாற்றி தொகுக்கப்பட்டது. அம்மா எழுதின கதைகள் கட்டுரைகளிலிருந்து தேர்ந்தெடுத்து தொகுக்கப்பட்ட முத்திரை வரிகளை சிவசங்கரியின் சிந்தனை சிதறல்கள் என்னும் தலைப்பில் அழகான புத்தகமா வெளியிட்டோம். சிவசங்கரி அம்மாவுக்கு உரத்த சிந்தனை சூட்டிய மனிதம் போற்றும் மனுஷி என்ற பெயரை 12 மாணவிகளை வச்சு ஒவ்வொரு எழுத்தாக வெளிப்படுத்திய உத்தி வெகுவாக ரசிக்கப்பட்டது. சிவசங்கரியுடைய கதைகள் வந்து நிறைய திரைப்படமாக்கப்பட்டிருக்கு. நண்டிலிருந்து 47 நாட்கள், ஒரு மனிதனின் கதை, இப்படி நிறைய சமூக விழிப்புணர்வு கொண்டு வரக்கூடிய கதைகளை அவங்க எழுதியிருக்காங்க. எனக்கு ரொம்ப 1980ஸ்ல இந்த சிறுகதை வந்தது, இன்னமும் என் மனசை விட்டு அகலாத ஒரு சிறுகதையை பேரு மறந்துட்டேன். இந்த கதைக்குள்ள தலைப்பினுடைய பேரை மறந்துட்டேன், ஆனா இந்த கதை இன்னும் என் மனசுல இருக்கு. சிவசங்கரி ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து துள்ள துடிக்க உயிர் போற நிலைமையில ஒருத்தனை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த ஞாபகமாவே இருக்காங்க. அப்ப அவங்க மனசுல தோணுது, இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும். ஒரு மாசத்துக்கு ஒரு 100 ரூபாயை நம்ம வந்து ஒரு ஆர்ஃபனேஜுக்கோ இல்ல ஒரு நன்கொடையாகவோ ஒரு ஏழைக்கோ கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 100 ரூபாயை தனியே எடுத்து வைக்கிறாங்க. அந்த 100 ரூபாயை எடுத்து வச்ச ஒரு 4 நாளைக்குள்ளார அவ்வளவு செலவு வருது. வீட்டில் வேலை செய்கிற அம்மா வந்து முன்பணம் கேட்குறாங்க, பால்காரன் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எனக்கு பணம் வேணும்னு கேட்குறான். இப்படி அந்த செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. வேற வழியே இல்லாமல் அந்த 100 ரூபாயை எடுத்து அவங்க செலவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க மனசுல தோணுது, நம்மளுக்கு வந்து கொடுக்கணுன்ற மனம் இருந்தா கூட நம்மளுடைய பொருளாதார வசதியா இல்ல நம்மளால செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையா என்னன்றது புரியாம அந்த பெண் மனம் தவிக்கிற மாதிரியான அந்த கதையை எழுதி முடிச்சிருப்பாங்க. இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் நினைக்கிறது இப்படிதான், ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்குன்னே செலவு வந்து நிக்கிற மாதிரியே இருக்கும். இது எதனாலன்னு இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அதனால மனசு அப்படியே படிச்சவங்க, முக்கியமா பெண் மனங்களை படிச்ச ஒரு அருமையான எழுத்தாளர் இவங்க. இந்த கதையினுடைய தலைப்பு யாருக்காவது ஞாபகம் வந்தா நம்ம வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. இவ்வளவு ஒரு அற்புதமான எழுத்தாளருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்ததுல மிக மிக தகுதியானவர்னும், அவருக்கு இப்படி ஒரு விழா எடுத்தது இந்த எழுத்தாளர்கள் மத்தியில ஒரு பெரிய நல்ல எண்ணத்தை உண்டாக்கினதுமே இதனுடைய சாராம்சம்.
1: நேயர்களே, இந்த வார நிகழ்ச்சி மறைந்த இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்களுடைய மறைவை ஒட்டி அவருடைய நினைவை போற்றும் நிகழ்ச்சியாக அமைந்தது. மற்றும் நல்ல பல கருத்துக்களை நமக்கு அளித்தார்கள் நம்முடைய அன்பு சகோதரிகள் அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் நம்முடைய மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, பாக்யராஜ் அவர்கள் மறைந்த பொழுது இயக்குனர் கரு பழனியப்பன் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது 60களில் பாவரிசை படங்கள் அப்படின்னு வந்தது. அதாவது பாலும் பழமும் பாசமலர் அந்த மாதிரி பாவரிசை படங்கள் வந்து பிரபலமானது போல 70-80களில் பாவரிசை இயக்குனர்கள் பிரபலமானார்கள். பாலச்சந்தர், பாரதிராஜா, பாக்யராஜ், பாலு மகேந்திரா போன்ற பாவரிசை இயக்குனர்கள் வந்தார்கள்.

அந்த வரிசையில் வந்த பாக்யராஜ் அவர்கள் மறைவுற்றார். மற்ற இயக்குநர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, இவர் திரைக்கதை மட்டுமல்ல பாடல் இசையமைப்பது என்பதையும் கற்றுக்கொண்டு இசையும் அமைத்தார். நிறைய படங்களுக்கு இசையமைப்பாளராக இருந்தார்.